மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை. நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புவார்கள். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள். நீங்கள் சந்தோஷத்தில் இசையே ரசிப்பீர்கள், ஆனால் சோகத்தில் பாடலின் வரிகளை உணர்வீர்கள். மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதில்லை. இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல. உன்னை பெற்ற தாயே தவிர

இன்றைய காலை சிந்தனை வாழ்க்கையை ஒரு பயணம் நல்லதோ கிட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் நடித்துக் கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சிகித்து கொண்டே செல்லுங்கள். எங்கேயும் தேங்கி விடாதீர்கள். தேங்கினால் துயரம், பாடினால் வருத்தம். நிற்காமல் ஓடுவடை பொருத்தம். ஓடுங்கள் நடியாக வளைந்து நெளிந்து இலக்கை ஆடியும் வரை.

வந்ததால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில். 1989 ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் 14 தேதியன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர் அபூர்வ சகோதரர்கள். இயக்குனர் சங்கீதம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள். தென் திரைப்படத்தில் நடிகர் இளைய உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் மேலும் நடிகை கௌதமி ஆகியோரும் இந்த திரைப்படத்தின் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் சமைத்தவர் சின்னாணி இளையராஜ் அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகின்றவர் காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ சுபாலசுமனும் அவர்கள்.

0: ஒருவர் எல்லா நல்ல செயல்களையும் செய்யாவிட்டாலும் பிறர் இல்லாத இடத்தில் அவர்களை பற்றி தவறாக பேசாமல் இருந்தால் அது மிகப்பெரிய நல்லவன் பாகம். புறங்கூறாமல் இருப்பது மனிதனின் உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். Even if a person does not always do virtuous deeds, it is still admirable if they never speak ill of others behind the back.
1: யார் பாடி?
2: நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, எங்கிட்ட டைம் இல்ல, எங்கிட்ட டைம் இல்லன்னு. அந்த டைம் நான் தான். இப்ப உங்களுக்கான டைம் வந்துருச்சு, போலமா?
1: அப்ப
2: அது யாரு? அது யாரு?
0: திங்கக்கிழமை ஜூன் மாதம் 29ஆம் தேதி இவது தொலைக்காட்சியில் 6ஆம் அலைவரிசையில் வினோத சித்தம் எனும் திரைப்படம் காட்டப்படும். மண்டே 29th ஜூன் MBC 6 at 9 PM தமிழ் மூவி வினோதய சித்தம்.
3: எப்பா நீங்க தமிழ்ல பேசல, நான் கம்யூனிகேட் பண்ணிருக்கேன். சொர்க்கத்துல என்ன லாங்குவேஜ் பா?
2: சொர்க்கத்துல எல்லாம் லாங்குவேஜ் கிடையாது. அங்க ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான்.
3: அப்ப நரகத்துல
2: அங்க இருந்து தான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு

0: உங்கள் விருப்பான தேனி சரங்கம் பாதி காலை உங்களுக்காக உங்களை மழக்க உங்களை சபையினம் 8 மணி வரை இருக்கு. திங்கட்கிழமை ஜூன் மாதம் 29 அனைவருக்கும் இனிமையான நாள். ஐ விஸ் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

அமர்களே அனைவருக்கும் எமது ஆரம்பி வானொலியில் இந்த அது கலையில் வழக்கமாக வருக வருக என் அன்புடன் நாம் நல்வரவிக்கிறோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். புதிய வாரத்தின் புதிய வெடியல் இன்றைக்கு கடந்த வாரத்தின் சோர்வை பெண்டால் விட்டுவிட்டு புதிய நம்பிக்கையுடனும் புதிய இலக்குகளுடனும் இந்த வாரத்தை தொடங்குகிறோம். வீக்கெண்ட் முடிஞ்சது, மறுபடியும் இந்த திங்கட்கிழமை வந்துவிட்டது. மேலும் இன்றைய ஜூன் மாதத்தின் கடைசி திங்கட்கிழமை இன்றைக்கு, மேலும் இன்றைய காலை உங்கள் மனதை புத்துணர்ச்சி ஒட்டும் இனிய பாடல்கள், மேலும் ஊக்கமளிக்கும் சிந்தனைகள், சிரிக்க வைக்கும் சிறு உங்களுக்காக இந்த அருமையான நிகழ்ச்சி, மேலும் இனிய நிகழ்வுகள் உங்களுக்காக நாம் காத்திருக்கின்றோம்.

வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை. ஆமாம், தினமும் எடுக்கும் சிறிய முயற்சிகளின் மொத்த பலன்தான். எனவே இன்றைய நாளை ஒரு புன்னகையுடன் தொடங்குங்கள். உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியை பகிருங்கள். தேநீர் அல்லது காஃபியின் அமைதியாக அமைந்திருப்பவராக இருந்தாலும், வேலைக்கு செல்லும் பயணத்தில் இருந்தாலும் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மறுக்காதீர்கள், வீக்கெண்ட் முடிஞ்சது. மறுபடியும் இந்த திங்கட்கிழமையை வந்துவிட்டது. மறுபடியும் பள்ளிக்கு போக வேண்டும், மறுபடியும் வேலைக்கு போக வேண்டும். புத்து புதிய வாரத்தின் புத்துணர்வான விடியலில் உங்களை அன்புடன் நாம் வரவேற்கின்றோம். காலை சூரியன் நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு புதிய தொடக்கம் அல்லவா?

இன்றைக்கு நாம் செய்யும் சிறிய முயற்சி கூட நாளைய பெரியவற்றுக்கான விடையாக மாறலாம். எனவே நேற்று நடந்த தோல்விகளை நினைத்து கவலைப்படாமல் இன்றைக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நினைத்து செயல்படுவோம். விடுவது தோல்வி அல்ல, விடுந்த பிறகு எடாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி.

புடிய சூரியன் உடுத்து விட்டான், புடிய நம்பிக்கைகள் மறந்து விட்டன. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். மடைக்கு பிறகுதான் வானவில் தெரியும், அதுபோல சோதனைகளுக்கு பிறகுதான் வெற்றியின் இனிமை கிடக்கும்.

0: happy returns of the day.
1: திங்கக்கிழமைக்கு ஜூன் மாதம் 29 இன்றைக்கு மேபகூரை சேர்ந்த திருமதி பதினி லட்சுமானந்த் அவர் இந்த பிறந்த விழாவை கொண்டாடிக்கிறார். அவருடைய துணைவன் ஹான்ஸ், மேலும் மகள் யானா, மேலும் மோகனா, மகன் அரிண்யன், அம்மா அசோதா, மாமியார் பத்மினி, சிவம், பாக்யம், விஷ்பா, அஞ்சினா, மேலும் ஷாலினி, அருளன், திருவதி, ஆடகன், லோகேஸ்வரன், கமலம், லம்போதரன், சரவணன், தனியம், தானவி, லட்சுமணன், சதாசிவன், முருகன் நாயக்கன் குருவத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு காற்றுபோன் வசிக்கும் திரு முத்துவீரன் வெங்கடசாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மனைவி ரூபி, மேலும் வந்தி, வண்டி, வண்டா, கெலன், கெலினா, வனிதா, மேலும் மக், தங்கவேல், கோயந்தந்த, மேலும் மல்லிகை ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு லல்மாச்சி உரை சேர்ந்த திரு வசிஷ் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி பெருமதி, மேலும் கிரணம், மீதவி, சைந்தவி, எல்லிசை, தவீஷ், யுவேஷ், இரவசுவாமி, குளன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த வாடலையும் நாம் கப்மலையை உரை சேர்ந்த ராமா, ராதா, யுனா, யுவிலா, இரமசுவாமி, சாந்தி, நிலனா, நெல்சன், கோவிந்த நாயகிருக்குமுடன் நாம் அடங்குகிட்டோம். இன்றும் மோகுஷ் உரை சேர்ந்த திரு சிவராமன் அந்திமுத்து அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்கிறார். அவருடைய மனைவி மலிதா, மகன்மார் வருணன், ருதிசன், மேலும் லீஜா, அம்பிகை, மேலும் செல்லம், மேலும் ஷூலினி, சாம்பவி ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களே, இன்றைய இனிய பயணத்தில் எங்களுடன் இணைந்திருந்த ஒருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அம்பையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: Assalamualaikum.
1: நமஸ்கார்
2: ஸ்ரோதரந்திற்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
3: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।